சஜ்ஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிடு தக்கிருக்கிடு சஜ்ஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிடு தக்கிருக்கிடு சத்தரி சதல சஜ்ஜனு சஜனு சஜ்ஜினி சதினி சஜ்ஜனு சரித சனத சனுத